சிட்டுக்குருவி முத்தம் கொடுத்து சேர்ந்திட கண்டேன். செவ்வானம் கடலினிலே கலந்திட கண்டேன்.